ஆமத்தில் உம்ரேத்தின் தாச்சி சிச்சினா நடந்தார் ஊர் மாதால் கொண்டுடன் மறைக்கே அனைந்தியாங் ஊருங்கள் ஓயோயோரா மறக்க குருட்டு வந்துரியோமலா சிச்சினா மறக்க பெருவாலாம்